0: 4 PM இவங்க மச்சிங்களா பழமரியா கேமாங்க கஜாமர் குழே தவழையுற ஒக்கிறீங்களோ
1: யோ நமக்கு அங்காமையும் கட்டி உருக்குற கையா தலைமுறை தேவல் மக்கள் ரயிலியோ அங்காம தேவல் பல கும்பு கட்டி இருக்கணும் கலைங்களோ தேங்க்யூ.